திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் அமாங் கமாய்கு அதி கலேகு ஃபானாய் கலேகு ஃபானுக அரிஹுகாவா மீஹுங்க தெரிங் உஃபதே உம்மதக பரகாதாய்கு நா கொழும் ஃபேபா வடாகன்னவாசி அதி உம்மத்தக வே திமன் ரஸ்கலாங்க எ உம்மத்தக துனியேகா உஃபலாய் அராம் திவ்வா ஹுசீமே தென் திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் ஏ உரன்ன வேந்தின் அசாபிங் ஐஸ் ஜெஹேனதே.

0: குரவுனி வரம் குஷி
1: ஆருக்கு நவா ஜெயித்து பாரு குரானி
0: நூனே ஏ நுபுனே தியனாதா ஏ நுனி தெமிதா பே பதுபி வரஸ் மரக்கம் நுவானி
1: கோபா நவாஸ் கே லோ பெரியா ஆன பேயோஃபா தெரிவி ஏ நெட்டக்கென் ஆ நவக்கிவி ஏன தெக்கு லோ பாத்தியென் ரேக கிஹா எத்தி சிக்கியாஃபா மிகே நிக்கு மகென் தியே
0: ஏ ஹுரிஹா கமக ஆஹர மாஃபங் தே மினுனி துஆ கோ சாரே அஸ்மா க பேயோஃபா தெரியென் நுவா
1: கினே கேனி می فارو سے بس وی ان انگونی کہ نے ہر معاف کرانے
0: ہے عنوان دعا کرنے کی لو بھی یا ان معاف کرے اے فرصت ہم دی
1: ان وقت تو بے نم بات
0: ایم میرے گل ارے انتظار قران ارے گے لو ہلو وچ می فون دعا کوس اہم می کا گل میں نو باو بان

திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் அமாங் கமாய் அதி கலேகு ஃபானாய் கலேகு ஃபானுங்க அரிஹுகாவா மீஹுங்க தெரிங் உஃபதே உம்மதக பரகாத்தாய்கு நா கொழும் ஃபேபா வடா கன்னவாஷி அதி உம்மத்தக வே திமன் ரஸ்கலாங்க ஏ உம்மத்தக துனியேகா உஃபலாய் அராம் திவ்வா ஹுஷீமே தென் திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் ஏ உரின் நவ்வேன் தென் அசாபிங் ஐஸ் ஜெஹேனதே.

0: அசுமா அசு சோரி இங்கே மீ ஹம வீ வரும் எச்ச கணலாக்க வசனம் தேவன் ஹம வகுத்தேன் அந்த பஸ் பந்து கஃபியே ஞாரு
1: ஏய் எவ்வஸ் கம நூனே ஹந்தாங்க பஹுட்டேனோ தென் ஆதே மே கேக் ஃபளாலோ எச்சின் நெத்த சோகேவான் நவாஸ் ஆரண்ணாக்கு வகுத் கொளே ஹுயத கொல்லனிக்கோ ஏ நிம்முனியே
0: அசு ஹாதரங்களே மீ என்ன நீங்கே ஃபாஹன பதிலாஃப்
1: ஆ ஓகே ನುಬೆ ವಸ್ವಾಸ್ ತಂಗಿತವಣ್ಣನೆ ಎಹಿರಿ ಉಳೇಲೆ ಪೂರಕ ಆರಿನಕ್ಕೆ ಹಾದನು ವಿಸ್ನೆ ಮೀಹಕ್ಕೆ ಅಮಿಲ್ಲೆದು ಬೊಡು ಮೀಹಿ ಕಿಹಾ ಎಚ್ಚೆಂಗಿತಂಗೆರಿ ಏಕಮಕು ಅಸ್ಲು ಎಹುರಿನ ವೀಗೋಯ್ ನವಾಸ್ಗೆ ಫೋನು ಮಿಗಡೀಗ ವಿಸ್

0: குறவுனி வரம்போடு குஷி
1: ஆரிக்கு என்ன நம்ம ஜெயித்து பார்க்குறானி
0: நூனே ஏ நுபுனே தியனாதா ஏன்னு தெமீதா போய் பதுமி வரஸ் மறக்கணுவானி
1: கொபா நவாஸ் கெலோ பெரியா ஆன்ன பேயோஃபா தெரிவி ஏனெட்டக்கேன் ஆன வக்கிவி ஏனதே கெலோ பாத்தியன் ரேக்கு கிஹா எத்தி சிக்கியாஃபா மிகேன் நிக்குமகேன் தியே
0: ஏ ஹுரிஹா கமக்கம் ஆரே மாஃபங்க மினுனி துவா கோ சாரே அஸ்மா க பேயோஃபா தெரியனுவ
1: கினே கேனி می فارو سے بس وی ہن انگونی کینے ہن معاف کرانی
0: ہیونو ان دعا کرنے کو لو بھی یا ہن معاف کرے اے فرصت ہن دی
1: ہن وگو تو بہن وا
0: ایم مرنگل ار انتظار کران ارن گے لو ہلو وچ می فون دعا کوس اہمیت کا گل میں نو باو